களச்சையமாயுத புரிய முக்தி வந்தாக்கா, களச்சையமாயுத புரிய முக்தி வந்தாக்கா, யாக்கே படதார் சித்தம்மா, யாக்கே படதார் சித்தம்மா.

கலச்சையமாயுதப்புரிய முக்தி வந்தாக்கா, கலச்சையமாயுதப்புரிய முக்தி வந்தாக்கா, யாக்கே படதார்த்தித்தம்மா, யாக்கே படதார்த்தித்தம்மா.

கலச்சையமாயுதபுரிய முக்தி வந்தாக்கா, கலச்சையமாயுதபுரிய முக்தி வந்தாக்கா, யாக்கே படதார்த்தித்தம்மா, யாக்கே படதார்த்தித்தம்மா.